0: மூட நம்பிக்கை
1: பால் முன்னுக்கும் சுட்டு சென்னை சித்திர பூமியாக எழுதியது தாந்திரிக சகாய கோவிந்தராஜு பிரசார நிர்வாகி பத்மராஜ் சாஸ்திரி பிரசார சங்கலன.